0: ஆமத்தில் உமிழ்த்தேன் தாச்சி சிட்டா வளர்ந்தார் ஊர் மாதால் கொன்று மறைக்கே மறைந்தேன் ஒழுமை ஒழுவுறா மறக்க குரோட்டு வந்துடுவோம் மலா சிச்சிட்டா மறக்க பெறுவாள்.
1: You're with Michael Hing.
2: I'm importing a pest.
3: A dead pest.
2: A dead pest in a Ziploc bag.
1: On Double J.